龙，如松山阿龙阿润罗塔农，如松山比农蒙山，哎呀蒙山木用望林布，里阿龙如阿润罗。Hum ri ta ta non si la hum ri dam non si ora plu a song ru song sa a long lo hum ri dam jong si ru hum ru song sa bi nong yu.阿慧的弄弄，难救啊！